0: டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி வெத்தின் ராஜ்ய சேவக்கு ஒப்பட்ட பஜாஜ் த்ரீ ரோதரத சகா மோட்டர் சைக்கிள் சந்தா சுவிசேஷி வரப்பிரசாத் சகா தீமனா டிபிஎம்சி ராஜ்ய பிரணாம அமதன்ன பிந்துவாய் இக்கை இக்கை ஹதராய் ஹத்சியாய் ஹயசியாய் FM 93.5 FM 93.7 லாகானா Radio ITN හැම කාලෙම ට්‍රෙන්ඩින්ම සින්දු ඇහෙන ලංකාවේ එකම channel එක ලක්හඬ heartbeat
1: දවල් 12:55 වෙලාව ඉතින් මට යන්න වෙලාව වෙලා තියෙන්නේ මං අද ගියාට හෙට එනවා පරිස්සමට සතුටින් ඉන්න මම යෂ්